தட்டமேகா கேதா தீபாலோக மண்டலா கண்டாவர் பண்டா ஆண்ட ஜேர் ஜோத் புஜா காணி சேத்தஜா சோமத் ஜானே நானகா சரா மேரா ஜந்தா நானக ஜந்தோ பாய் கை சமாலே சவனா ஜின் கர்த்தா கரணா கியா சிந்தா பிக்கர்னே தா சோ கர்த்தா சிந்தா கரே ஜின்னு பாயா ஜாகு தே சுஜோஹாரி.

தான் மட்டுண்டா உயமா அல்லா பஞ்சுவா ஆசுக்கு ஆசா வாராமும் மனு வட்டி ஆசு ஆசு நிராசா ஹிக்கு தூ ஹோ வலு வலு வலுங்கை ஆசு மல்லா பஞ்சுவா